0: அங்க இகத்தை மாரியா காமே எடுத்துனா தலைவச்சேசோ சாய்த்தம நாகேங்க அக்தை கோசிக்சோ முக்கிய கோசிரி லேப் ஸ்டுடியோ நமச்சிகை பரோயின்டனா தலைவச்சேங்க இங்கேப்கே அகுவேம்பே து தப்ராயினி வாகஸ்கேலே தொர்கு தின்யேன் எம்பாவாமே சீனிகை குரேங்கே சியோங்க அமைச்சஸ்கே சபோத்தேனு மெசுகே சபோத்தேனு சியோங்க குத்தம் குத்துனு உனக்கு போத்தே கப்சா அமைச்சிகை கொண்டு கெல்ஜினுக்கு சுகாரு கெல்ஜினுக்கு சுகாரு கேமியான் கீதோ கினுக்கு தொயேக் தொயேக் யந்தி ஞாகேங்க எம்பாவாமே நேனேச்சேகு மகத்தோ கித்தோயோ குவேகே Kitoki toy gipsyonga. Kinetinye chi en olon. Kisabuten ipsyonga. Number in the papsyonga was 0742 12 54 74. Kinetinye chi yoki ipsyonga. Yoki ipsyonga. Psyonga wito no gubote chagetam gimme to gulk bagenge. Engi lagila.
1: En kainetab Jesu. Kitunon en agenge en echek. Kukilas kuhitam geho. Kulins, tupjenyu.
2: Tupjenyu.
1: Yamune.
2: Yamune.
1: Kongo ike nyama. Kongo ike kabisa ita ka.
2: Asini kabisa wame kukome tupjenyu. Nagile nyo wama sabu wala kama wame kukome yandate mamu. Iye kukome rurama muktaine. Ako para iki wa tose kwa ko matara wa wala bina da ta tule
1: aman iman iman kabisa
2: oye ne ale ni saka tatari bala kwa ko da da ta ga itu aya ko ne ala ne la sama to ra itu je boy ju tayu so ine na nga ta mi ju
1: yes
2: ne na nga ti me da jeru ya ke anyoru wa da tri ta awa nyo kwa da pes ka sa une a gi jali am na simba je
1: yes
2: amen tira ndi ta je bu na ko isi agalan tubulale itu janyu
1: yo
2: ale nyet